0: Leader of opposition Stalin attacked the government of Vijay over the law and order situation, alleging there's been a rise in crime and raising concerns over POXO cases and custodial deaths as well. Now, it is the chief minister who's going to be responding in the assembly to those allegations, which has promised to address all questions raised by the party of Udayanidhi Stalin.
1: Dinamo newspaper torandu paatha enga paathalo kola kolla பாலியல் வன்கொடுமைகள்ல தினமும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கறிக்கடையில கூட இந்த அளவுக்கு வெட்டமாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தினசரி வெட்டுக்குத்து நடந்துகிட்டு இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, நகைக்காக கொலை, போதைப் பொருள் விற்பனையை அம்பலப்படுத்தினா கொலை, மது போதையில கொலைன்னு கொலை நடக்காத நாளே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. சென்ற ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் கோவை மாவட்டத்தில் மட்டும் 9 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி அமைச்ச 116 நாட்கள்ல 10 ஆணவ கொலை நடந்திருக்கு. அதுல ஒண்ணுக்கு கூட முதலமைச்சர்கள் வாய் திறக்கல.
2: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கேட்கிற மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் மண்டே வந்து நான் பேசுறேன். நான் இங்கே இல்லைனா கூட யார் யார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்றது எனக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் நான் தெளிவான பதில் சொல்கிறேன். உங்கள் சார்பாக அவங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் ஒன்று கேட்குறேன். யாரும் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது.
3: தேர் ஆர் க்வெஸ்சன்ஸ் ரைஸ்ட் நாட் ஓன்லி பை த லீடர் ஆஃப் அப்போசிஷன் பட் ஆல்சோ ஆல் அதர் லீடர்ஸ். ஹானரபிள் சிஎம் வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆல் தீஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன்சர் டு த பீப்புள். Actually, this government is for the people, this legislature is for the people, democracy is for the people. Definitely he will answer. At the same time, he will definitely answer in the same line, as in the same taste as the leader of opposition.
4: Politics criticism is the public right. They cannot, their politicians or ministers cannot claim that they are above criticism. When the parties are affected, they will attack the government only. They will criticize the government only. They have elected the government and they have the right to criticize the government. That is what is democracy. He is not a king. So these people want to threaten people who are criticizing them. That is against anti-democracy. I can say that it is not even bureaucratic. It is Hitlerian mindset.
0: Staying with news from Tamil Nadu, it's Annamalai who appears to be eyeing a political comeback, which is going to be taking place in 2031, calling it an intellectual change. But in a swipe at Vijay's 2026 victory, he describes that change as a one that is from a state of illusion. Annamalai describes 1967 as a change in emotional consciousness when the DMK ended the Congress dominance in Tamil Nadu. He calls 2026 a change from a state of illusion, an apparent reference to the dramatic political shift led by the new chief minister and the TVK party. Looking ahead to 2031, he predicts an intellectual change, which he says will be the real political transformation that Tamil Nadu is seeking. The political comeback of Annamalai appears to be taking shape from launching We the Leaders and building a massive volunteer base to openly targeting 2031. He has repeatedly hinted towards a new political platform, and he predicts an intellectual change that's going to be coming about by 2031.
5: Get to fight era Tamil Nadu porutha varaikku 1960 nadandhadu pathingana adu vandu unarchi nilai maatram thani Tamil Nadu naanga thani naanga perumai naanga perusu avanga la chinnavanga naanga mattum dhaan unarchi nilai maatram. 2026 தமிழகத்துல நடந்திருப்பது மயக்க நிலை மாற்றம். லீனியர் பொலிட்டிக்கல் ப்ரோக்ரஸ் அப்படின்னு அது நடக்கும். மயக்க நிலை மாற்றமும் ஒரு விதத்தில் சரிதான். காரணம், 60 ஆண்டுகளாக உடைக்க முடியாத ஒரு விஷயத்தை மயக்க நிலை மாற்றம் உடைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள், சிறப்பாக பண்ணிருக்கோம், அது ஒரு பக்கம். அதே போல அந்த காலகட்டத்தில் தமிழகத்திற்கு உணர்ச்சி நிலை மாற்றம் சரியா, அதுக்குள்ளேயும் நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். டைம் வேற, சர்க்கம்ஸ்டன்ஸ் வேற, தலைவர்கள் வேற, பொருளாதாரம் வேற, சூழ்நிலை வேற. பிகாஸ் மெனி அ டைம் வி ஆர் ஆல் லிமிட்டட் பை தி சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் விச் வி லிவ். நாம் அதுக்குள்ள நோ கமெண்ட். உணர்ச்சி நிலை மாற்றம் நடந்துருச்சு, மயக்க நிலை மாற்றம் நடந்துருச்சு. நாம் எல்லோரும் பாடுபடுவது அடுத்து நடக்கக்கூடிய அறிவு நிலை மாற்றத்திற்காக.

0: did. Break down what happened. What's the action taken so far?
1: Parmeshwar, that's right. On our screen, we're able to see the short videos, what exactly happened. A group of people, four people, came to one spot where the migrant workers were staying after their routine work, and in which they were under alcohol. And then they have demanded cigarettes and liquor to one migrant labor named Abhijit Mondal. And he was refused to do, and he struggled to have a conversation with them, in which there were chaos happened, altercation happened between migrant worker and a group of four people. And all of a sudden, one accused immediately beaten using sticks, and also he threw one cycle on Abhijit Mondal, in which migrant worker severely got injured, and he admitted to a government hospital in Chennai. He succumbed to injuries yesterday morning. This was police able to convey us. So far, four accused have been identified, and also they have been arrested by the police officials. Police have registered case, and more investigation is going on. But it's a serious offense and shocking incident from Chennai city. And also today, Chief Minister is going to give reply for the grants for debate on Home Department. So on the other hand, opposition parties have been rising lot or issues in the state. So another incident have come out now, Parmeshwar.
0: Vijay, as always, thanks so much for joining us with the latest details. All right, meanwhile, you must know that Tamil Nadu Chief Minister Vijay is set to respond in the Assembly to the questions and allegations raised by Udayanidhi Stalin. Chief Minister Vijay has promised a detailed point-by-point explanation and asked DMK members to stay and hear his reply. This started on Thursday when Leader of Opposition Udayanidhi Stalin attacked the Vijay government over law and order, alleging a rise in crime, raising concerns over POXO cases and custodial deaths as well. The Tamil Nadu Chief Minister is expected to respond in the Assembly to Udayanidhi Stalin's allegations over law and order, and Vijay has promised to address all the questions raised by the DMK. Here are the reactions you need to listen to before that fiery showdown we're expecting.
2: Dinamo newspaper torandu paatha enga paathalo kola kolla paaliyal vangudumegalle dinamo seidhigal vandukittirukku. கறிக்கடையில் கூட இந்த அளவுக்கு வெட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தினசரி வெட்டுக்குத்து நடந்துகிட்டு இருக்கு. பேரவைத் தலைவர் அவர்களே, நகைக்காக கொலை, போதைப் பொருள் விற்பனை அம்பலப்படுத்தினா கொலை, மது போதையில் கொலைன்னு கொலை நடக்காத நாளே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கோவை மாவட்டத்தில் மட்டும் 9 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்ச 116 நாட்கள்ல 10 ஆணவ கொலை நடந்திருக்கு. அதுல ஒண்ணுக்கு கூட முதலமைச்சர்கள் வாய் திறக்கல.
3: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கேட்கிற மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் மண்டி வந்து நான் பேசுறேன். நான் இங்க இல்லைன்னா கூட யார் யார் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்றது எனக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் நான் தெளிவான பதில் சொல்றேன். உங்கள் சார்பாக அவங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் ஒன்று கேட்குறேன். யாரும் எழுந்திரிச்சு ஓடிடக்கூடாது.
4: தேர் ஆர் க்வெஸ்சன்ஸ் ரைஸ்ட் நாட் ஓன்லி பை த லீடர் ஆஃப் அப்போசிஷன் பட் ஆல்சோ ஆல் அதர் லீடர்ஸ். அவர் ஹானரபிள் சிஎம் வில் டெஃபினெட்லி ஆன்சர் ஆல் தீஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன்சர் ஐ மீன் டு த பீப்புள். ஓகே, ஆக்சுவலி திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள், திஸ் லெஜிஸ்லேஷன் இஸ் ஃபார் த பீப்புள், டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள். டெஃபினெட்லி ஹி வில் ஆன்சர். அட் த சேம் டைம் ஹி வில் டெஃபினெட்லி answer in the same line as in the same taste as the leader of opposition.
5: Politics criticism is the public right. They cannot, their politicians or ministers cannot claim that they are above criticism. When the parties are affected, they will attack the government only. They will criticize the government only. They have elected the government and they have the right to criticize the government. That is what is democracy. He is not a king. So these people want to threaten people who are criticizing them. That is against anti-democracy. I can say that it is not even bureaucratic. It is Hitlerian mindset.
0: All right. Meanwhile, Annamalai appears to be eyeing a political comeback in 2031, calling it an intellectual change. But in a swipe at Vijay's 2026 victory, he describes that change as one from a state of illusion. Annamalai describes

0: 1967 as a change in emotional consciousness when the DMK ended Congress dominance in Tamil Nadu. He calls 2026 a change from a state of illusion, an apparent reference to the dramatic political shift led by Vijay. And looking ahead to 2031, Annamalai predicts an intellectual change, what he says will be the real political transformation Tamil Nadu is seeking. His political comeback appears to be taking shape, it seems, from launching that We the Leaders movement and building a massive volunteer base to openly targeting 2031 now. He has repeatedly hinted at a new political platform. Now he predicts an intellectual change in the state of Tamil Nadu by the year 2031. Listen in.
1: Get to fight. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1960 நடந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து உணர்ச்சி நிலை மாற்றம். தனி தமிழ்நாடு, நாங்கள் தனி, நாங்கள் பெருமை, நாங்கள் பெருசு, அவங்கெல்லாம் சின்னவங்க, நாங்கள் மட்டும்தான், உணர்ச்சி நிலை மாற்றம். 2026 தமிழகத்தில் நடந்திருப்பது மயக்க நிலை மாற்றம். லீனியர் பொலிட்டிக்கல் ப்ரோக்ரஸ் அப்படின்னா அது நடக்கும். மயக்க நிலை மாற்றமும் ஒரு விதத்தில் சரிதான். காரணம், 60 ஆண்டுகளாக உடைக்க முடியாத ஒரு விஷயத்தை மயக்க நிலை மாற்றம் உடைத்திருக்கிறது. நம்முடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், சிறப்பாக பண்ணிருக்கோம், அது ஒரு பக்கம். அதே போல் அந்த காலகட்டத்தில் தமிழகத்திற்கு உணர்ச்சி நிலை மாற்றம் சரியா, அதுக்குள்ளேயும் நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். டைம் வேற, சர்க்கம்ஸ்டன்ஸ் வேற, தலைவர்கள் வேற, பொருளாதாரம் வேற, சூழ்நிலை வேற. பிகாஸ் மெனி அ டைம் வி ஆர் ஆல் லிமிட்டட் பை தி சர்க்கம்ஸ்டன்சஸ் இன் விச் வி லிவ். நாம் அதுக்குள்ளே நோ கமெண்ட். உணர்ச்சி நிலை மாற்றம் நடந்துருச்சு, மயக்க நிலை மாற்றம் நடந்துருச்சு. நாம் எல்லோரும் பாடுபடுவது அடுத்து நடக்கக்கூடிய அறிவு நிலை மாற்றத்திற்காக. தமிழ்நாடு முழுமையாக பார்க்கணும். அந்த நோக்கத்தில் தான் அக்டோபர் 15 கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அன்னைக்கு திறக்கப்பட இருக்கு. நீங்கள் யூகேலிருந்து எப்போ நீங்கள் சமூகம் வந்தாலும் அக்டோபர் 15 நீங்கள் கோயம்புத்தூரில் சென்டருக்கு வரணும். உங்கள் சென்டர் வி வில் டெடிகேட் டு ஆல் ஆஃப் யூ ஆன் அக்டோபர் 15. இட் வில் ரன் 24/7. கலாம் ஐயா அவனுடைய கம்ப்ளீட் ஃபேமிலி அன்னைக்கு இனாகிரேஷனுக்கு அங்கே இருப்பாங்க. அதில் நம்மளுடைய நோக்கம் வந்து அக்டோபர் 15 2026 லீடர்ஷிப் கோச்சிங் இருக்காங்க, பொலிட்டீஷியன் மேடம் அங்கே இருக்காங்க. 1 year 2027 முடியும் பொழுது யூ ஹவ் ட்ரெயின்டு 1 lakh பீப்புள் இன் தமிழ்நாடு. 100,000 பேர் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம அக்டோபர் அந்த 100,000 பேர்த்தை ட்ரெயின் பண்ணிட்டு நாம் ஒரு மாநாடு போடுவோம். 2027 பிறகு, அக்டோபருக்கு பிறகு ஒரு மாநாடு போட்டு வீதி லீடர்ஸ்க்கு ட்ரெயின் ஆன அந்த 1 lakh லீடர்ஸ்.
0: All right, on that note, let's turn our attention to fresh political buzz in Karnataka this morning, triggered by just a few words from a Congress MLA. You see, Congress MLA Pradeep Ishwar, while welcoming former Chief Minister Siddaramaiah at an OBC conference, referred to him as our next Chief Minister. Listen in to what Pradeep Ishwar has said before we get in the lowdown with my colleague Deepak Bopanna.
2: ಮುಂದಿನ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರಿಗೆ ಸ್ವಾಗತ ವಹಿಸ್ತಾ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಾದ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರಿಗೆ ಸ್ವಾಗತ ವಹಿಸ್ತಾ ನನ್ನ ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ.
0: My colleague Deepak Bopanna is tracking the latest details for us. He's with us this morning for further clarity. Deepak, tell us, should one read this as a slip of the tongue or a deliberate political message? Also take us through the context in which these remarks were made.
3: It seemed like it was, said unintentionally, but of course, Mr. Pradeep Ishwar is somebody who is considered close to Mr. Siddaramaiah. Whether they were trying to send out a message, especially considering the fact that there was a mega, Ahinda convention that was being held in Bengaluru, and we all know that, as far as Mr. Siddaramaiah is concerned, he is considered as a champion of the Ahinda movement. And, while, of course, he's taken a political backseat now, he's also said that he's not going to be contesting electorally, but that doesn't mean that he's not going to be involved in the political landscape of Karnataka. And he being a tall Ahinda leader will continue to dominate that space. He'll also of course create leaders in that space. And now for Pradeep Ishwar to make a comment like this, of course, is quite interesting. While of course he is in all probability going to say that it was unintentional, but especially while welcoming Mr. Siddaramaiah saying a line like this has of course drawn a lot of curiosity.
0: We'll of course continue to track all the murmurs that follow. Deepak with you. Thanks so much. Do stay on with us for the next latest update coming in. Well, speaking of Mr. Siddaramaiah, you must note that the former Karnataka Chief Minister is making

0: You speak anytime from now. Ilangovan is speaking right now. Let's listen in to him.
1: In politics, criticism is the public right. They cannot, their politicians or ministers cannot claim that they are above criticism. When the parties are affected, they will attack the government only. They will criticize the government only. They have elected the government and they have the right to criticize the government. That is what is democracy. He is not a king. So these people want to threaten people who are criticizing them. That is against anti-democracy. I can say that it is not even bureaucratic. It is Hitlerian mindset.
2: There were questions raised, not only by the leader of opposition, but also all other leaders. Our Honorable CM will definitely answer all these questions and also answer to the people. Actually, this government is for the people, this legislature is for the people, democracy is for the people. Definitely, he will answer. At the same time, he will definitely answer in the same line.
3: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தோட முன்னேற்றம் என்பது சாலைகள் அமைப்பதால் மட்டுமோ தொழிற்சாலைகள் வருவதால் மட்டுமோ தீர்மானிக்கப்படுவது இல்லை. அந்த மாநிலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனும் எவ்வளவு பாதுகாப்பாகவும் பயம் இல்லாமலும் வாழ்கிறார் என்பதில்தான் உண்மையான முன்னேற்றம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தொழில் முதலீடுகள் வரும், புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும், சுற்றுலாத்துறை வளரும், பெண்களும் இளைஞர்களும் சுதந்திரமாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பங்கேற்பார்கள். அதனால காவல்துறை என்பது குற்றவாளிகளை கைது மட்டுமல்ல, ஒரு மாநிலத்தின் பொருளாதார
4: சமூகம்
3: மக்களின் நம்பிக்கைக்கும் அடித்தளமாக விளங்கும் ஒரு முக்கியமான அமைப்பாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல்துறையை பொறுத்தவரை ஒரு முக்கியமான கருத்தை இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். சட்டத்தை மதித்து
4: நடப்பவர்களுக்கு
3: சட்டத்தையும் பிறரின் உரிமைகளையும் மீறுபவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் எதிரியாகவும் இருக்க வேண்டும். ஒரு காவலர் இந்த இரண்டு பண்புகளையும் கொண்டவராக
4: எந்தவித
3: அச்சமும் இடையூறும் இன்றி தங்களது பணியை நேர்மையாகவும் துணிச்சலாகவும் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு இந்த அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும்
4: அதிகாரிகள்
3: சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் தேவையற்ற தலையீடு இருக்கக்கூடாது என்பதை கடுமையாக வலியுறுத்தி உள்ளேன். குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை வேண்டும் என்பதும் இந்த
4: அரசின்.
3: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தங்களது கருத்துக்களை
4: முன்வைத்துள்ளனர். மிகுந்த
3: பொறுப்புணர்வுடன்
4: எடுத்துக்கொள்கிறார்கள்.
3: அதிலும் உண்மை இருக்கிறதா என பொறுப்புடன் பரிசீலித்து ஏற்க
4: வேண்டும்.
3: காட்டமாட்டோம். நமது தமிழ்,
4: we would accept whatever deserves.
3: உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று நமது திருவள்ளுவர் அன்றே யாரிடமும் சார்பில்லாமல் நன்றாக ஆராய்ந்து நடுநிலை
4: திருவள்ளுவர் has long time ago has given clearly how the law and order ought to be maintained.
3: இதை வலியுறுத்தினார். காமராஜர் நேர்மையான நிர்வாகத்தை வலியுறுத்தினார். பேரறிஞர் அண்ணா மக்கள் நலன்,
4: பெரியார் காமராஜ்,
3: புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களின் நலனை,
4: அண்ணா எம்பசைஸ்ட் பீப்பிள் வெல்ஃபேர் சென்ட்ரிக் கவர்மெண்ட்,
3: மிகப்பெரும் ஆளுமைகளின்
4: எம்ஜிஆர் ஹட் மேட்
3: ஒருங்கிணைத்து பார்க்க
4: பப்ளிக் வெல்ஃபேர் த ஹோல் மார்க் ஆஃப் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்.
3: அடையாளமாக இருக்கக்கூடாது, அது மக்களின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது.
4: The overall picture is police department should be a sign of people's trust and confidence, not power.
3: என்பதற்காக மட்டுமே ஒட்டுமொத்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது.
4: There should be a paradigm shift in the way we look at crime.
3: ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு நிலை,
4: a few stray incidents cannot tarnish and say or lead to blame that the law and order in the state has deteriorated.
3: அனைத்து குற்றங்களும் கடந்த 100 நாட்களில் தோன்றியது அல்ல. ஒவ்வொரு குற்றத்திற்கு பின்னாலும் ஒரு குடும்ப பிரச்சனை இருக்கலாம்.

0: சொத்து தகராறு
1: இருக்கு. All such crimes haven't started just 3 months ago. There could be many private issues like property issues, prior enmity.
0: ஏற்பட்ட சட்டத்தின் மீது பயம் இல்லாதது சிலரின்
1: ஆதிக்கம். Issues related to
0: போதை drugs வளர்ச்சி போன்றவைகளும் சமூக கட்டுப்பாடு குறைதல் சாதி அடையாளம் நிலம் மற்றும் அதிகாரத்தின் மீதான போட்டி கலப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு உள்ளூர் அதிகார
1: land ownership
0: மற்றும் பொருளாதார
1: communal issues
0: சமூக வலையமைப்புகளின் தாக்கம் போன்ற பல்வேறு சமூக
1: tussle for power
0: உங்களுக்கு பின்னணியாக இருக்கலாம். எனவேதான்
1: impact of social media, there are many social issues.
0: கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் காவல்துறையின் பணி என்பது குற்றவாளியை கைது செய்வதோடு
1: நிர்வாகம்
0: சூழலை கண்டறிந்து அந்த சூழலையே மாற்றி
1: குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே தடுப்பதே
0: இதற்காக
1: they should focus
0: ஒவ்வொரு காவல் நிலையமும்
1: in prevention of crime that should be the focus of modern police administration.
0: ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வார்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் நிலவும் பிரச்சனைகளை குறித்து
1: had also instructed police to
0: அறிந்திருக்க வேண்டும் என்றும்
1: ensure a close rapport with the public.
0: அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டம் ஒழுங்கு என்பது தெருவில் நடைபெறும் குற்றங்களுடன் மட்டும்
1: law and order
0: நாம் டிஜிட்டல் உலகத்திற்குள்
1: stop with what happens on the streets.
0: சைபர் குற்றங்களும் நவீன சட்டம் ஒழுங்கின் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளன. இணைய மோசடி, போலி முதலீட்டு
1: சைபர் கிரைம்ஸ் டூ
0: வங்கி மோசடிகள்
1: have increased now leading to
0: ஊடக மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொழில்நுட்ப
1: online financial frauds misusing OTPs
0: டிஜிட்டல் கல்வி அறிவு குறைவு அவசரமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனநிலை சரிபார்க்காமல் முதலீடு செய்வது முதியோருக்கு புதிய தொழில்நுட்பங்கள் போதிய அறிமுகம் இல்லாமை போன்ற காரணிகளும் சைபர்
1: குற்றம்
0: காவல்துறையின் தொழில்நுட்ப திறனை மட்டும் அதிகரிப்பது போதாது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் முதியோர் வரை அனைவருக்கும்
1: அடிப்படை
0: கல்வி
1: வழங்கும்
0: பொதுமக்கள் இணைந்து செயல்படும் ஒரு வலுவான சைபர்
1: பேங்க்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
0: ஒரு குற்றவாளியை கைது செய்வது காவல்துறையின் வெற்றி. ஆனால்
1: தி ஆட் டு பி எ கோஆர்டினேட்டட் சைபர் கிரைம் பிரிவென்ஷன் மெக்கானிசம் இன்கார்பரேட்டிங் ஆல் ஸ்டேக்ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
0: மக்களுடன் இணைந்த
1: பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் ஆர்கனைசேஷன்ஸ்
0: காவல்துறை சட்டத்தின் முன் நடுநிலையாக செயல்படும் காவல்துறை என்ற புதிய பரிமாணத்தில் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
1: We need to create a new
0: நிலையமும் crime mapping மற்றும் prevention policing முறையில்
1: system that will be absolutely impartial, objective and people friendly.
0: பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த அமுதன் கொலை மற்றும் சென்னை திருவற்றியூரில் நடந்த தனுஷ்குமார் கொலை போன்ற சில கொலை சம்பவங்கள் குறித்த பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன.
1: Be it the recent murder in Coimbatore or the one in Chennai.
0: இழந்த பெற்றோரின் மனவேதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
1: It's a painful
0: இந்த நிகழ்வில் குற்றத்தில் ஈடுபட்ட 36 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் தனது கடமையை சமரசம் என்று செய்து வருகிறது.
1: 36 people have altogether been arrested.
0: தண்டனை வழங்கப்படும். ஆனால் தண்டனை வழங்குவது மட்டுமே இந்த அரசின் நோக்கமல்ல. மாணவர்கள் குற்றத்தில் ஈடுபடாத வகையில் அவர்களை வழிநடத்தவும்
1: of course on
0: இணைந்து செயல்படும்
1: proving of the crime
0: ஒரு குழந்தை
1: there would be punishment but that alone should not be the end.
0: ஆனால் சமூக சூழல்
1: we should ensure no
0: இல்லாமை தவறான நட்பு சமூக ஊடகங்களின் தாக்கம் போதைப்பொருள் பயன்பாடு சரியான புரிதல்
1: criminal is churned out in the society
0: ஒரு பெரிய பிம்பமாக முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலை சட்ட அறிவின்மை மற்றும் இதனால் குடும்பத்தினரின் மனவேதனை பற்றி அறியாதது போன்ற பல்வேறு காரணங்களால்
1: there is also an urge among youngsters to project themselves as a kind of a gunda.
0: நிகழ்வுகளை பொறுத்தவரை யார் மீது பழி போடலாம் என்று அரசியல்
1: who's responsible for all these as far as these incidents are concerned
0: 2021 முதல் 2025 வரை நடைபெற்ற குற்ற சம்பவங்களை டேட்டாவுடன் கூறிவிட்டு ஒதுங்க
1: I too can retaliate on the opposition who blame it on the ruling government now
0: இல்லை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு மாணவனை அடிக்கும் பொழுது அந்த மாணவனை தாக்கும்
1: I don't have to indulge in that
0: உணர்ச்சியும் இல்லாத அளவிற்கு உருவாகி இருக்கிறார்கள் என்பதை உளவியல் ரீதியாக நாம் மறுக்கின்றோம். போதை கலாச்சாரம் என்ற ஒற்றை வார்த்தையை கூறி ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையும் குறை கூறிவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வது
1: the drug culture
0: அல்ல. அதை நமது அரசு செய்யாது. இது போன்ற சம்பவங்களால்
1: I'm not going to escape putting the blame entirely on the drug culture. That's not a sign of a good leader.
0: உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மாணவர்கள் உணரவில்லை எனில் அவர்களுக்கு சரியான பாதை இதுவரை வகுத்து தரப்படவில்லை என்பதுதான் உண்மை. இதற்கும் 100 நாட்களான இந்த அரச காரணம் தாக்கப்பட்ட மற்றும் தாக்கிய மாணவர்களின் அண்ணனாக அவர்களின் பொறுப்பான குடும்ப உறவாக இருந்து சிந்தித்து பார்க்கிறேன்.
1: With regard to the murder of the student in Coimbatore, for all this, is this 3-month-old government completely responsible?
0: மாணவர் சமுதாயத்தை சரியான பாதைக்கு கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு எடுக்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: The government will do everything required to streamline and bring the student community on the right track. On the very first day I was sworn in, I had made it very clear creating a drug-free society would be the topmost priority of this new government. Also, to check corruption.
0: பெரும்பாலானவர்கள் தங்களது குடும்பத்தையும் தனிப்பட்ட சுகங்களையும் மறந்து அரசு பணியை முழு அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். அவர்களின் நேர்மையையும் அர்ப்பணித்து
1: The majority of government employees work selflessly, forgetting their own
0: ஒரு சிலர் தங்களது
1: demands and pressures from the families.
0: அரசு
1: A few, of course, out of their selfish ambition, indulge in corruption.
0: அவரது பெயர் நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியாகும் போது அந்த செய்தி அவரை மட்டுமல்ல அவரது குடும்பத்தினரையும் ஆழமாக பாதிக்கிறது என்பதை சம்பந்தப்பட்ட அரசு
1: When names of those corrupt appear in newspapers, it's just not the employee, but it affects their families. Government employees ought to understand this
0: அவப்பெயரும் ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என
1: and exercise integrity and ensure there's no bad name for their families.
0: தொடர்ந்து
1: at the same time the anti-corruption bodies
0: எந்தவித சமரசத்தையும் செய்யாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Zero tolerance towards corruption
1: should be active. The government will make no compromise when it comes to fighting corruption.
0: தொடர்ந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
1: they have been told to spearhead their mission against corruption.
0: இது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாகவும் இருந்து வருகிறது. இளைஞர்களிடையே பீர் பிரஷர், வேலைவாய்ப்பின்மை, குடும்ப கண்காணிப்பு குறைதல், குற்ற வலையமைப்புகளில் தாக்கம் போன்றவை போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு காரணமாகின்றன. போதைப்பொருள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்த அரசு கடுமையான நடவடிக்கைகள்
1: Drugs among youngsters a major challenge, largely due to peer pressure and issues like
0: ஒரு சில
1: employment.
0: ஆனால் போதை என்கிற முழு மரத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற
1: So far we have only cut a few branches of the tree of drug addiction. We haven't uprooted the entire tree, but it's not going to be done. It cannot be done immediately in a few days.
0: நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. NDPS சட்டத்தின் கீழ்
1: 65 cities anti drugs teams have been formed.
0: 4350 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: More than 3000 cases registered.
0: 46 கிலோ கஞ்சா
1: many arrested.
0: 16159 மாத்திரை
1: 4000 plus kilos of ganja.
0: நகரத்தில் தனியாக NDPS சட்டத்தின்
1: கீழ் 16000 tablets
0: பதிவு செய்யப்பட்டு 546 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 600 கிலோ கஞ்சா
1: separate 330 cases and more than 500 people arrested.
0: இதற்கான விற்பனை மற்றும்
1: 500 kilos of ganja secured.
0: குறிப்பாக நமது இளைஞர்களை போதையின் பிடியிலிருந்து பாதுகாப்பதே இந்த அரசின் முதன்மையான நோக்கமாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு
1: எதிராக Government's primary concern is to protect youngsters from drug addiction.
0: பலரும் கவலை தெரிவித்துள்ளனர்.
1: Also, crimes against children and women, many have expressed concerns.
0: பெண்களை
1: Our party is the only party that has a woman leader as its policy, one of its policy leaders. We look at them as friend, sister, mother. We want to ensure that we create a society where women can be absolutely fearless.
0: காதல் மற்றும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள், சமூக அழுத்தம் மற்றும் போதை கலாச்சாரம் போன்ற
1: Again, family issues,
0: குழந்தை குற்றங்களுக்கான பின்னணியாக உள்ளன. பெண்கள்
1: மற்றும் loopholes and wrong use of social media

0: குற்றவாளிகள் மீது சட்டப்படி உடனடி நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வழக்குகளை விரைந்து விசாரித்து
1: தண்டனை
0: கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும்
1: எடுப்பதோடு
0: மட்டுமல்லாமல் குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே தடுப்பதே இந்த அரசின் நோக்கமாகும். இதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை மையமாக கொண்டு சிறப்பு
1: அதிரடிப்படையானது many
0: சக்கர வாகனம் மற்றும் நவீன
1: new jobs created and appointments made
0: 7 கோடியில் வழங்கப்பட்டுள்ளது.
1: இந்த special two wheelers
0: 200
1: modern gadgets equipment have been given to them.
0: காணாமல் போன 125 பெண்கள் மற்றும் குழந்தைகள்
1: 268 cases have been registered.
0: குடும்பத்தினருடன்
1: 125 missing girls and children
0: 1150
1: have been traced and returned to their families.
0: குழந்தை திருமணங்களும் தடுக்கப்பட்டுள்ளன.
1: More than 1,000 awareness campaigns held, 21 child marriages stopped.
0: காவல் நிலையத்தில் ஓர் உயிர் இழப்பு ஏற்படுவது என்பது சாதாரணமான ஒரு நிகழ்வு.
1: Honorable members also talked about custodial deaths.
0: காவல்துறையின் மீதான பொதுமக்கள்
1: It's not something that's
0: பாதிக்கும் மிக முக்கியமான
1: a routine thing.
0: எனவே காவலில் எந்த ஒரு மரணம் ஏற்பட்டாலும் அது
1: It's a major issue.
0: வெளிப்படையான பாரபட்சம்
1: that could dent public confidence.
0: விசாரணை நடைபெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய உரிமைகள் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி காவல் மரணம் தொடர்பான தகவல்கள் உரிய காலத்திற்குள் தெரிவிக்கப்படுவதோடு தேவையான
1: ensuring a transparent investigation also working with the National Human Rights Commission
0: கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு காவலர் தவறு செய்திருந்தால் அவர் காவல்துறையை சேர்ந்தவர் என்பதற்காக எந்தவித பாதுகாப்பும்
1: வழங்கப்படுவதில்லை.
0: சட்டம் தனது கடமையை சரிவர செய்து வருகிறது. காவல் நிலைய மரணங்களை
1: is found to be guilty
0: நோக்கில் CCTV
1: law takes its course
0: பரிசோதனை தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் பொறுப்பு கூறல் ஆகிய அனைத்து நடவடிக்கைகளும்
1: CCTV monitoring
0: இந்த அவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை
1: proper medical examination would be followed to ensure this is stopped.
0: 20ஆம் நூற்றாண்டின் காவல் முறைகளால் எதிர்கொள்ள முடியாது. இன்று குற்றம் தெருவில் மட்டுமல்ல இணையத்திலும் நடைபெறுகிறது. எனவே
1: cannot combat 21st century crimes by 20th century laws.
0: நவீன காவல்துறையின் நோக்கமாக இருக்க வேண்டும். தொழில்நுட்பம் காவல்துறையின் கண்ணாக
1: prevention is the modern objective of
0: பங்கேற்பு அதன் இதயமாக
1: modern policing
0: சட்டத்தின் முன் சமத்துவம் அதன் முதுகெலும்பாகவும் இருக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மீது அச்சமும் பொதுமக்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கையும் ஏற்படுத்தும் சுதந்திரமான நவீனமான மக்கள் சார்ந்த காவல்துறையை உருவாக்க
1: people should have confidence in police and criminals should be scared of the police.
0: அலுவலகத்தில் அமர்ந்து பணியாற்றும் துறை மட்டுமல்ல காவலர்கள் பல நேரங்களில் தங்களது
1: உயிரை policing is not something done from office rooms.
0: காவல்துறையில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் காவல் பணியாளர்கள் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தங்களது நலனையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் நலனும் பாதுகாப்பும் இந்த அரசின்
1: ஒரு
0: விபத்து பேரிடர் குற்ற சம்பவம் அல்லது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டால் மற்றவர்கள்
1: பாதுகாப்பு
0: அந்த ஆபத்தை நோக்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
1: While others are safe, police personnel head towards such dangerous situations. To establish law and order, to save a life,
0: to
1: do everything required.
0: மற்றும் பணி சூழல் தொடர்பான காரணம்
1: also leads to stress because of long hours and stressful situations.
0: இதை மேற்கொள்ள கவனித்து வருகிறது. காவலர்களின் பணி சுமையை குறைத்தல் போதிய ஓய்வு மற்றும் விடுப்பு
1: the government is doing everything possible to ease this to reduce their workload
0: பணியின்
1: காரணமாக enough leave
0: ஏற்படும் உயிர்
1: enough psychological counseling
0: தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையில்
1: to stop death of police personnel while on duty
0: காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நீண்ட காலம் நிரப்பப்படாமல் இருப்பது பணியில் உள்ள காவலர்களின் சுமையை மேலும் அதிகரிக்கிறது.
1: We are filling up long pending vacancies in the police department. This will ease the burden of police personnel.
0: வாரியாகவும் கணக்கிட்டு தேவையான பணியிடங்களை முன்னுரிமை அடிப்படையில் நிரப்புவதற்கான நடவடிக்கை
1: We are enumerating district wise and department wise within the police. to expedite filling up these vacancies.
0: மக்களை காக்கும் காவலர்களை காப்பது அரசின் கடமை என்ற அடிப்படையில் காவல் துறையில் பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான மனிதநேயம்
1: Government, it's government's duty to protect

0: The police personnel who protect the people.
1: The
0: government is spearheading many new initiatives. When it comes to fire and rescue services, they play a very crucial role. The government acknowledges their dedication. It's important to modernize fire and rescue department to fill up the pending vacancies. We will consider all these and we will modernize the fire and rescue department.
1: காவல்துறை, ஊழல் தடுப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து
0: the law and order, tackling corruption, ensuring women's safety. Many have spoken on these. They've also placed the demands.
1: ஒவ்வொரு கோரிக்கையும் ஆய்வு செய்யப்பட்டு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதல் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை
0: அனைத்து
1: கருத்துக்களும் குறிப்பிடப்பட்டு
0: They also placed their demands. All have been noted and have been and will be taken to the attention of concerned departments. We will give due importance to reasonable, fair demands by all lawmakers.
1: குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட குற்றம் நடைபெறுவதற்கான காரணங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதை தடுப்பதே நமது இலக்கு. காவல்துறை சட்டத்தின் அடிப்படையில்
0: It's important to understand what triggers crime.
1: சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: Let police act independently.
1: குற்றவாளிகளாக மாறுவதற்கு முன்பே காப்பாற்றுவதற்கான சமூக மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்படும்.
0: And it's important to prevent
1: நிலைநாட்டப்பட வேண்டும்.
0: Young youngsters from turning into criminals.
1: நிர்வாகம் ஊழலற்றதாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும்.
0: People ought to live without fear. Government administration ought to be transparent, corruption free.
1: அனைத்து உறுப்பினர்களுக்கும்
0: These are the strong aims of this government. I would like to inform all the lawmakers, all the MLAs.
1: நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சட்டசபையில நான் வைக்கணும்னு நினைக்கிறேன்.
0: I have an appeal before I conclude my speech.
1: சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட
0: I want to place this on this house.
1: இது நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த கருத்துரிமை பேச்சுரிமை இதெல்லாம் எந்த அளவுக்கு எல்லாரும்
0: This is also concerned to law and order.
1: ஏன்னா அரசியல் ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர்
0: என்ன When it comes to freedom of expression.
1: விமர்சனம் செஞ்சுக்கலாம் அது கடுமையான விமர்சனங்களாக கூட இருக்கலாம் அதெல்லாம் மக்கள் வந்து லைவ்ல பாத்துக்கிட்டு
0: இருக்காங்க. We can politically
1: எதை விட்டுறணும்ன்றதெல்லாம் அவங்கவங்களோட ஒரு சாய்ஸ் அது அவங்க பாத்துப்பாங்க.
0: Criticize
1: அதே அரசியல்
0: comment on each other. People are watching it live.
1: மக்களையோ இல்ல
0: at the same time for political reasons. It's we should not
1: வேண்டாம் அப்படின்றது அந்த
0: வேண்டுகோள். Indulge in personal below the belt remarks. That's my appeal.
1: Why I
0: say this? Of late,
1: நதிகள் எல்லாம் மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பெண்களை பத்தி இந்த அவதூறா
0: There is a flow of obscenity.
1: நீங்களே பேசுறது இதெல்லாம் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
0: Obscene remarks on women.
1: சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம வீட்ல இருக்கிற ஒரு தாயா
0: people are watching. I would like to tell just one thing.
1: பெண்கள் தான். அதனால அத
0: மதர் அட் ஹோம், சிஸ்டர் அட் ஹோம்
1: ப்ராப்பரா பேசினா நல்லா
0: இருக்கும். Have that in mind and if you speak accordingly it will be nice.
1: அடுத்து தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா கூட இப்போ வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி மக்கள் எனக்கு கொடுத்த இடமா இருக்கட்டும் இப்போ எனக்கு
0: even if you want to make personal remarks
1: பல காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப முக்கிய
0: the people the place people had given me earlier or the place that people have given me now
1: அதனால அந்த பெண்களை பத்தி யாராவது ஏதாவது அவதூறா அசிங்கமா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பேசினா சட்டம் தன் கடமை
0: people particularly women have given me these positions and if
1: என்னடா இவர் வந்து ஏதோ அரசியல் காரணம்
0: ஏதோ பேசுறாரு is spoken on women law will take its course
1: உருப்பாக முடியாது ஏன்னா அந்த எண்ணத்துலலாம் நம்ம அரசியலுக்கு வரல, அது நமக்கு அவசியமும் இல்லை. அதெல்லாம் நம்ம செய்ய போறது
0: I will not be then responsible.
1: நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி
0: in those situations they cannot be politics, we will not do politics.
1: ஒரு பெண்ணா எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதே சட்டசபையில
0: former chief minister Jayalalitha
1: எவ்வளவு அவமானங்களை
0: சந்திச்சிருக்காங்கன்றதெல்லாம் we heard how much of insults she tolerated.
1: நடந்துற கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு.
0: In future, that should not happen to any women. We are very clear. That's what I'm trying to reiterate.
1: மறுபடியும் சொல்றேன், அரசியல் ரீதியா என்ன வேணா கமெண்ட் பண்ணிக்கலாம், அது ஹார்ஷான கமெண்ட்ஸா கூட இருக்கலாம், அதுல தப்பு இல்ல.
0: Civility has gone to a new high.
1: அதுதான் கருத்துரிமை, அதான்
0: பேச்சு. There's no harm in harsh comments.
1: மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது
0: That's freedom of expression.
1: ஏதோ ஆர்த்தோ சர்ஜன் மாதிரி, எலும்பு டாக்டர் மாதிரி.
0: That's freedom of speech.
1: இந்த மாதிரிலாம். அண்ட் அடுத்து
0: one member said he would break the bones. He spoke like an ortho specialist. Why do we speak like this? Is this politics? People watch that, and that's why they are now seated on the other side.
2: பாருங்க, அது ஏற்கனவே இந்த பிரச்சனை ஏற்கனவே அவை உரிமை குழுவுக்கு அனுப்பப்படும் என்று நான் அறிவித்திருக்கிறேன். அவை உரிமைக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த பிரச்சனை அவை உரிமைக்குழுக்கு நான் செல்லும்.
0: I am not here to advise them. This is the reality.
3: மக்கள் அவங்க கட்சிக்கு ஓட்டு போடாததுனால அந்த மக்களுக்கு எல்லாம்
0: another senior DMK member says has said that just because people did not vote for them, they will not have a good death. For the last 60 years, it's the same people who voted them. How can they say such a word to those people? When you don't have the spirit to accept that, then it only means that you cannot be in politics. The worst part is
3: அரசியல் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, இதுல என்ன தப்பு இருக்கு, நாங்க அந்த காலத்துல பேசாத பேச்சா அப்படின்றாங்க. அது உங்களுக்கு தப்புன்னு தெரியல.
0: Many even justify such
3: பெரியவர்களே அந்த காலத்துல இருக்கிற
0: obscenity.
3: நல்லது மட்டுமே எடுத்துப்போம், எதுக்கு இந்த
0: the form of a river flow. They don't understand what they speak is obscene.
3: We should maintain a political.
0: Why do we need that kind of an obscene politics? We should retain a political decency and decorum. They can take it or leave it. Every time they keep saying we have seen MISA.
3: ஹிஸ்டரிய பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும், நடந்தது நடக்கிறது.
0: பீப்புள் நோ அபவுட் தி ஹிஸ்டரி ஆஃப் MISA. வாட் ஹேப்பன், வாட் இஸ் ஹேப்பனிங், வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், பீப்புள் ஆர் வாட்சிங்.
3: கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திமுக பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒன்னு சொன்னாரு. பேசி பழகிய
0: போயிட் கண்ணதாசன்
3: பழகிய கை
0: ஹி ஹஸ் கிவன் சம்திங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். This is DMK.
3: I
0: just want to say one thing. Our government will not be the symbol of any particular group. Tamil Nadu is the only identity of this government. Tamil Nadu is my house. The 8 crore people, this government will be the identity of the 8 crore people.
3: தம் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்வார்னு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடி இருக்காங்க. அப்ப அவர் யாருக்காக எதுக்காக பாடினார்லாம் நமக்கு தெரியாது.
0: MJR has said
3: இப்போ அது கொஞ்சம்
0: பீப்பிள் வெல்ஃபேர்
3: சொல்றேன், மக்கள் நலம் என்றே சொல்லுவார்.
0: I don't know in what context he had sang.
3: கருத்தில் கொள்வோம்.
0: I repeat
3: இப்படி இப்படி நாம
0: only the welfare of Tamils we will have in our mind. People's welfare is our
3: அதனால தான் சொன்னோம்
0: watchword.
3: மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்ட்டு.
0: last week we will not take a single piece from public money. We will not let anyone who has taken away public money. Last time, last week I said, I talked about three files on my table that I will open at an appropriate time. The leader of opposition had said, why not open it now? Shall we see one sample before we open that?
3: Ona DMK government ke ED anupuna document.
0: Last DMK government, the document sent by the enforcement directorate.
3: Na court case visaranaikulla la na pole.
0: I repeat,
3: and the document la
0: I am not going into the court or court investigation. The document sent by the enforcement directorate, the information,
3: and
0: tell to the public, the people.
3: In the
0: take 2 or 3 days to read it fully. Let me just give the highlights. Shall we see what it says? The 1970s, when DMK rule was there, there was a company called Satyanarayana Brothers. The tender was given to supply the pipelines for the Veeranam Commission.
3: In
0: the Tamil translation, there's one separate chapter for 80 pages. Page number 81 till 150.
3: Honorable
0: Speaker, in that,
3: Kalangyaroda Manumagan Thiru Maran Ketara.
0: Karunanidhi's son-in-law, Mr. Maran, had demanded 2.5% during the allotment of tender for more than 16 crore rupees. That would amount to 40 lakh. That is given in the Sarkaria Inquiry Commission. Ms. Jayalalitha and Mr. Ponnain, the minister, they have spoken about Sarkaria Commission report. Because then the Satyanarayana name and his son-in-law's name appeared. Something happened 50 years ago. Was spoken around 25 years ago. Only after that, one after the other, things stumbled out.
3: Pavalavala Kachioda Punmida Kanda Sadhanida in the Sarkaria Commission Arikipola. Aparam and the Arikela Purushotam Nurtha Soldare, our Sundabri Pata.
0: This is an achievement by the party which has seen 75 years.
3: Installment.
0: According to them, from 1970 to 1974, in several installments, 29 lakh rupees bribe was paid.
3: Loan ke EMI Katramari installment la vaangi irukranga in the 29 lakh mattum illa in the
0: like EMI paid for a loan, bribe was paid in installments.
3: Porlam vaangi kuduthirukanga idha paarenga enakku kalinjar avarukku mele.
0: They have given it in cash also as materials or items.
3: Avaru pele periya madippum mariyadiyum undu. இதெல்லாம் எங்களுடைய குற்றச்சாட்டு இல்ல அந்த அறிக்கையில் இருக்கிற குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை அனுப்பின
0: குற்றச்சாட்டு போட்டிருக்கு
3: தெரியுமா
0: சத்யநாராயண
3: பிரதர்ஸுக்கு டெண்டர் தரதுக்காக அப்போதைய முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள்
0: தன்னோட
3: முதலமைச்சர் பதவியை
0: அதிகாரத்தை
3: அவராக பயன்படுத்தினார் அதுவும் abusing his official position
0: his
3: as the chief minister of Tamil Nadu nu solli irukke
0: position
3: government yetukara maari tender korichu poda solli adukaga thalaimai poriyalara irundha Husseinai kattaya paduthinar endru nirupikkapattirukke note this point
0: manmuga
3: perey thalaivar avargale
0: kattaya paduthinar Hussein was compelled
3: endru nirupikkapattirukke
0: honorable speaker
3: illa kutra chaattugalai pathi solrappo the following charges have been established
0: the chief engineer was proved was forced
3: and reliable evidence oral
0: it says the following charges have been established with reliable evidence oral documentary and circumstantial evidence
3: engaloda arasiyal
0: paar I need not have spoken about this now but why I talk about this is since they keep talking about their political heritage, their experience, their seniority, they speak such dialogues on their experience, their heritage. Shouldn't we tell about
4: இப்பவும் சொல்றேன், நீங்க பார்லிமெண்ட் வரைக்கும் போகவேயில்லை, இங்க நம்ம சட்டசபைக்குள்ள அங்க போய் தேடி
0: பாருங்க.
4: 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்,
0: you don't have to go to the parliament, you can search in the assembly.
4: சொல்லிக்கறாங்களே அப்பவே அப்படினா இப்ப யோசிச்சு பாருங்க. மிஸ்டர் க்ளீனா, திமுகவுக்கு
0: saying they are Mr. Clean, but if this was the condition, then imagine what could have been.
4: அப்படிதான் பார்ட்டி ஃபண்ட் சொன்னதும் ஆதாரம் கேட்டாங்க. இப்பவும் சொல்றேன், ஆதாரம் பக்கத்திலே தான் இருக்கு.
0: When I talked about party fund, they asked for evidence. Even now I tell them, the evidence is very close.
4: அமலாக்கத்துறை
0: very near.
4: 100 பக்கத்துல ஒரு அறிக்கை கொடுத்துச்சு.
0: Let me come to the enforcement directorate.
4: ஒரு டாக்குமெண்ட்,
0: they've given a 100 page report.
4: அதுலயும் பார்ட்டி ஃபண்ட் பத்தி சொல்லி இருக்கு. அதுல என்ன அவங்க பண்ண ஊழல் பத்தி,
0: they had given this even when DMK was in power.
4: கோர்ட் விஷயத்துல நாம தலையிடல, அத பத்தி எந்த கமெண்ட்டும் நாங்க சொல்லல. இவங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் பத்தின ஆதாரம் தான்,
0: you are not interfering.
4: அதன தான் சொல்றது.
0: But the court proceedings, since you're asking evidence for the party fund,
4: 7.5% la irundhu 10% varaikkum
0: the enforcement directorate itself has said
4: document la ED solli
0: from 7.5% to 10%
4: ivlo percentage
0: given as party fund in that document,
4: party fund indra perla
0: for contracts
4: vaangi irukanga nu solli irukke. The bribes were collected from the contract,
0: they have received it as party funds as a bribe.
4: Municipal admin
0: bribe was collected from contractors for party funds or as party funds.
4: Note this point, manbamiga perave thalaivar avargale, in the form of party fund, the bribes in the form of party fund is collected for the benefit of the party in power and which is running the Tamil Nadu government. The party in power and which is running the Tamil Nadu government, எந்த கவர்மெண்ட் அப்ப ரூல் பண்ணிட்டு இருந்தது? டிஎம்கே. இப்ப சொல்லி இப்ப அடுத்து தான் க்ளைமாக்ஸ். இத கேளுங்க,
0: it was the DMK that was in power then, now tell me
4: party fund is,
0: this is the climax what I'm going to tell you now.
4: Chief Minister of Government of Tamil Nadu,
0: the direct beneficiary of the party fund is
4: Deputy Chief Minister
0: MK Stalin, Chief Minister of Tamil Nadu, Mr. Udayanidhi, Deputy Chief Minister,
4: Prabhu, and many other unknown persons, government officers collect bribe.
0: Ravi Prasad, Ramesh, Prabhu, and many other unknown persons, government officers collected bribe
4: in
0: the form of party funds. Not just in one department. There's another department. Who was the minister? Who was made the minister later? It's their problem. We don't have to get into that.
4: முறைகேடுகளை பத்தி இடி அவ்வளவு தகவல்களை சொல்லி இருக்கு. அதாவது அந்த துறைக்கு அமைச்சரா இருந்த திரு செந்தில் பாலாஜி
0: he has given so much of information,
4: அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார். அதாவது
0: that ministry
4: abusing their
0: of which Senthil Balaji was the minister, he abused the position.
4: இந்த இடி சொல்லுது, அது என்ன தெரியுமா? Abusing their official position and with dishonest
0: the ED also says
4: entered into criminal abusing their during
0: official
4: the year
0: position and dishonest intention, they
4: entered
0: into a criminal conspiracy in the year 2021. Look at what a great achievement
4: pona
0: nerva, that is DMK
4: pona achi
0: dishonest intention
4: paaka kaiyila vechirunda amateur irukare avaroda sendu.
0: I can't stop but appreciating
4: adhigarigal sila perum
0: the minister who was holding the TASMAC department,
4: adha mention
0: aagi IAS officers also were part of that. There are some names of individuals as well.
4: Officers' transfer all decided pani irukku. Ivara pathi solrappo a central figure operating as an unauthorized,
0: it has talked about the transfer of PRO level officials
4: in the Ratish Uttravin padida appo TASMAC
0: operating as an unauthorized power broker, someone called Ratish.
4: Yaar inda Ratish, இவர் யாருக்கு நெருக்கமானவர்?
0: Only on HES instructions the IAS officer in charge of the TASMAC was functioning. Who was this Ratish?
4: இத்தனை வருஷமா அவர் செஞ்சிட்டு இருந்தார். பதில் சொல்லுவாங்களா? கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
0: Under whose instruction was he doing all
4: these
0: with all these years?
4: அசோக் குமாரும் TASMAC transport tenders la thaliyittaar nu sonnadoda
0: Senthil Balaji's brother Mr. Ashok Kumar
4: and illicit financial transactions.
0: It says he interfered in the transport of TASMAC
4: financial irregularity
0: tenders. After talking about both brothers,
4: fraud scam which is happening for more than
0: it talks about
4: increased to
0: them coordinating the financial irregularities
4: to 2025 nu sollirukke timuka eda eppa senjalum kudumbama senda seivanga pola idha kelunga idha highlight
0: dmk whatever it does it seems they will do as a family
4: political people are
0: the highlight
4: Coimbatore Karur and other district insisted and collected party fund from the bar owners and they are mentioned as
0: political people around Coimbatore Karur collected party funds from bars.
4: Political people around
0: any idea who
4: Karur and other district insisted and collected the party
0: political
4: fund
0: people around Coimbatore Karur and other districts insisted
4: Karur
0: and collected
4: gang.
0: Party funds from bar owners
4: enna superana oru per
0: Karur gang
4: and the gang oda thalaivan da yaarnu.
0: Look at what a super name, Karur Gam. You want to know who's the
4: Abraham,
0: leader of the gang?
4: Customer kitta irundha excess amount
0: we are curious how curious would people be
4: from rupees 10 to rupees 100 was illegally collected from the customer
0: from customers
4: 2021
0: from
4: to 2025 in an organized manner
0: manmamiga perave
4: thalaivar avargale
0: between 21 and 25 in an organized manner
4: seyira thappaye seyira and illegally seyira vishayathaye
0: in an organized manner
4: கரெக்டா செஞ்சிருக்காங்க.
0: They have done an illegal thing in a proper way. In the correct way.
4: இமுக ஆட்சியில நடந்த முறைகேடுகளை பத்தி சொல்றப்போ the choice of words அவங்க என்ன யூஸ் பண்றாங்க பாருங்க. Mal practice, fraud, manipulation, misuse, abusing power. Karur gang.
0: The choice of words.
4: Organized crime,
0: fraud, dishonest
4: intent,
0: abuse of power. Karur gang.
4: Corrupt
0: organized
4: and illegal
0: syndicate.
4: Manner idella enna ipo sonna enna solluvanga theriyuma supreme court da bail kuduthirche appdin solluvanga bail reject panna high courtum seri bail kudutha supreme courtum seri visarikave koodada nu sollaliye
0: the high court that rejected bail and the supreme court that
4: passport oppadikanum nu yen supreme court solluchu
0: not say
4: idhukku enna artham illa makkal paathukittu irukranga
0: why did the supreme court say you have to surrender your passport. What does it mean? People are watching.
4: In the rendu department file open panadhuke ipdi irukla matha department la open panna ina ethana poodam kalambi varuma therilla
0: have to be opened the file
4: aadharam vena aadharam vena poduma poduma aadharam
0: imagine how many those would come out if you open files of the other departments you kept asking
4: adhavudhu inda ulagathil rendu vaga onnu irukku thappu senjittu thappula maatikiravanga oru pakkam ரெண்டாவது
0: டூ டைப்ல
4: இருந்து எப்படி எல்லாம் தப்பிக்கலாம்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு மாட்டிக்காத மாதிரி தப்பு செய்றவங்க இன்னொரு பக்கம் நம்ம தோழர்கள் எல்லாம் ரெண்டாவது கேட்டகரி
0: எவ்ரிதிங் ரெடி டு எஸ்கேப் ஃப்ரம்
4: திமுக மேடையில பேசும்போது
0: ராங் டுவிங்
4: பெருமையா ஒன்னு சொன்னாங்க திமுக இருக்கிற இடத்துல தப்பே நடக்காதாம் தப்பு நடக்கிற இடத்துல திமுகவே இருக்காதான் அதுதான் கொஞ்சம் உல்டாவா சொல்றேன் திமுக இருக்கிற இடத்துல தான் தப்பே நடக்கும்
0: there won't be wrong doing
4: தப்பு நடக்கிற இடத்துல தான் திமுகவே இருக்கும்
0: I say it differently only where DMK is there will be wrong things happening DMK would be there only where wrong things அவர்களே
4: நம்ம நண்பர்கள் ஏதாவது பேசும்போது கவனிச்சிருப்பீங்க நானோ இல்ல நம்ம நண்பர்கள் பேசும்போது
0: honorable speaker friends
4: எல்லாம் டபுக்கு நினைச்சுடுவாங்க ஆதாரம் கூட ஆதாரம் கூட ஆதாரம் கூட ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல மாட்டாங்க அது கவனிச்சீங்களா
0: mention the word corruption they immediately rise asking for evidence
4: ஊழல் செய்றவங்க தான் ஆதாரம்
0: they would never say they have never done corruption
4: கண்டுக்கவே மாட்டாங்க சரி அதுக்குள்ள நம்ம
0: only those who are indulging in corruption will ask for evidence others will not really bother
4: இந்த திமுக என்னதான் அவதூறா நம்மள பத்தி என்ன
0: பேசுறாங்க it's not going to that
4: நாம அவள கீழ எல்லாம் இறங்கி பேசுற டைப்லாம் கிடையாது
0: whatever
4: ஒண்ணு செய்வோம்
0: they have sent
4: you keela poi nalla deepa depta
0: ill of others we don't have to stoop to their level
4: vandu makkala e maatra and poli bimbathiyum poli brandiyum odaikka padumengirada echirikeyala sollala
0: we will do one thing we will probe further
4: romba anba
0: and break
4: romba cute a romba lovable a sollikiram
0: the image they have built
4: 1967 1977 1982 2026
0: very loving way 1967 1977
4: anna mgr
0: 1982
4: ntr
0: 2026 anna mgr ntr vijay
4: mm. இறைவனும் இயற்கையும் மக்களும் நம்ம பட்டம் நம்ம பக்கம்தான் எப்பவுமே இருப்பாங்க. அதனால யார்
0: என்ன
4: எடுபடாது. அந்த அன்புக்கு முன்னாடி இவங்க தோற்பது உறுதி உறுதி.
0: When people work against,
4: இந்த நாற்காலிக்காகவோ பவர்க்காகவோ நான் இங்க வரல.
0: This is for sure.
4: மக்கள் மேலே நல்லது செய்யணும். இன்னும் சொல்ல போனா நன்றி கடன் செலுத்துறதுக்காக
0: மட்டுமே
4: நான் இங்க வந்திருக்கிறேன்.
0: I've come here to pay my thanks to people.
4: Rajmohan sonnadha
0: niyamam
4: varudhu. Na chummave kaatu kaatun kaatuven.
0: I remember what Mr. Rajmohan the minister had said.
4: Ellara kaatu kaatu kaatuna enna seiyradun theriyala.
0: Normally I would show, but when they keep saying show show show.
4: Data udan kuri vittu odunga madam manam idam theravillai. அதுதான் நம்ம ஸ்டாண்டு. ஆனால் எதிர்கட்சியினுடைய இந்த பொய் பிரச்சாரத்தை அம்பலப்படுத்த சில பட்டியலை வாசிக்க வேண்டியதாக இருக்கு. அதனால தான் நான் வாசிக்கிறேன்.
0: When they keep asking we cannot
4: பேரவை தலைவர் அவர்களே
0: shirk without providing it.
4: 1/9/2026 அன்று காவல்துறை மானிய கோரிக்கையில்
0: Honorable Speaker on 3rd September
4: முதல்வர் பதில் சொல்ற
0: on the demand for grants for the police
4: நாகரிகமாக பேசுற மாதிரியே நக்கலாவும் நயாண்டியாகவும் மாண்புமிகு எதிர்க்கட்சி
0: சார்ந்தவங்க speaking about the chief minister's response honorable leader of opposition
4: ஒவ்வொரு உறுப்பினரோட
0: கேள்விக்கு in a mocking way
4: எல்லா நேரத்திலும் இடமறிச்சு பேசுறது ஒரு தலைமைக்கு அழகல்ல.
0: I said
4: எந்தவித முன் தயாரிப்பும் இல்லாம
0: irresponsible-ஆக
4: பேசுறதும்
0: good for a leadership.
4: ஏனா நாம இங்க பேசுறது நமக்காக மட்டுமல்ல 8 கோடி மக்களோட நலன்களை
0: தீர்மானிக்கிறதுக்காக
4: அடிப்படை புரிதல் நமக்கு இருக்கு.
0: But we are speaking for
4: மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே. Yes,
0: we understand
4: I do prepare
0: that.
4: And speak. I speak my heart for my people.
0: Yes,
4: அதே மாதிரி
0: பேரன்ஸ் ஸ்பீக்
4: கூட்டு பொறுப்பை உணர்ந்து அமைச்சர்கள் பதில் சொல்றது எல்லாம் ஆட்சியிலும் நடக்கிற ஒண்ணுதான்.
0: என்னமோ
4: தற்போதைய எதிர்கட்சிக்கு மட்டும் ஏனோ தெரியல
0: all governments ministers speaking
4: முதல்வர் பத்தி அமைச்சர்களை பத்தி ஏதோ நக்கலா நையாண்டியா பேசுறது ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டியா நினைச்சுக்கிறாங்க போல.
0: அதனால
4: நமக்கு ஒண்ணு இல்ல,
0: எல்லா
4: உறுப்பினர்களும் அவங்க தொகுதியை சார்ந்த மக்களின் குரலா ஒலிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அத பொறுமையா கேட்டு அதுக்கு பொறுப்பா பதில் அளிக்கிறது தான் உண்மையான தலைமை பண்பு. நாம பொறுமையா இருப்பதற்கான காரணத்தை எதிர்கட்சிக்கு தெளிவுபடுத்தின பேரவை தலைவர் அவர்களே தங்களுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்கட்சியோட தலைமை பேசினத சபையில் இருந்து முழுசா நாம கேட்டோம். அதே மாதிரி அவங்களும் கேட்கணும். அதைத்தான் நாம
0: அன்னைக்கு
4: மக்களின் குரலா ஒலிக்கிற
0: மாண்புமிகு
4: சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்றது மட்டுமல்லாம அதன் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுல இருந்து எப்பவும் பின்வாங்கிற ஆட்களை இல்ல. இந்த ஆட்சியில திட்டங்களுக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது, திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது சொன்னாங்க.
0: They talked about changing of names for schemes.
4: ஒரு பேற்ற பிறகு
0: DMK had said that in 2021 after the DMK
4: எதுக்கு ரத்து செய்யப்பட்டன என்பது தெரியாது. ஆனா அதையெல்லாம்
0: பதிலுரையே
4: கொடுக்கலாம் போல. சிலவற்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புறோம். தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், இலவச ஆடு மாடுகள் வழங்கும்
0: திட்டம்,
4: பல திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. அது இல்லாம
0: அறிவிக்கப்பட்டு
4: அடிக்கல் நாட்டப்பட்ட அல்லது துவங்கப்பட்ட பல புதிய திட்டங்கள் முந்தைய திமுக அரசால் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
0: Many schemes either for which foundation stone was laid or started during the AIADMK scheme were
4: cancelled.
0: Particularly
4: in Malappuram,
0: let me list a few schemes
4: cancelled
0: there.
4: 15-20
0: crore.
4: 235 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
0: அடிக்கல்
4: நாட்டப்பட்ட அழகன் குப்பம் மீன்பிடி துறைமுக திட்டம்
0: 235 crore
4: ரத்து செய்யப்பட்டன. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில்
0: தொடங்கப்பட்டு
4: செயலாக்கத்தில் இருந்த டாக்டர் ஜெயலலிதா பல்கலைக்கழகம் மூடப்பட்டது. ஒரு மாவட்டத்திலேயே இத்தனை மூடு விழா
0: நடத்தினீர்கள் என்றால்
4: உங்கள் ஆட்சியில் இத்தனை திட்டத்திற்கு மூடு விழா கண்டீர்கள் என்பதை பட்டியலிட்டால் அதற்கே ஒரு நாள் தேவைப்படும்.
0: Three in one district.
4: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவல்துறை மானிய கோரிக்கை
0: மீதான
4: காவல்துறைக்கு பாடம் பாடம் எடுப்பதில் தவறில்லை. ஆனா பாடம் எடுக்கிறவங்க அவங்க ஆட்சி ஒரு பாடமாக இருந்தா இப்ப பாடம் எடுக்கலாம். ஆனா

0: Nothing wrong in that. But they should have been a model during their regime.
1: Tamil Nadu kanda sattam olungu seergedigal
0: over the last 5 years, DMK rule,
1: புறையோடி போய் இருக்கிற போதை பொருள் கலாச்சாரம்
0: அனைத்தும்
1: இன்னும் மக்களின் நினைவில் நீங்காது.
0: இதெல்லாம்
1: திமுகவுக்கு தெரியுமா? சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறது கண்ணாடியில ஒரு முறை திரும்பி பாத்துக்கிட்டா நல்லது.
0: They, before talking about law and order, should have seen their rule on a mirror.
1: மதுவிலக்கை ரத்து செய்து தமிழ்நாடு
0: 1971
1: நெருப்பு எரியும் போது கற்பூரம் எப்படி தப்பிக்கும் சொல்லி மது விற்பனை
0: மூலம்
1: வருவாய் இழக்கிறதான் சொல்லி மதுவிலக்கை ரத்து செய்து மக்களை சீரழிச்சது போதாதுன்னு ஆற்று மணல் கொள்ளை இயற்கை வளங்கள் சுரண்டல்னு இயற்கை வளங்களையும் சுரண்டி யாரு
0: லைவ்ஸ் இன் எவ்ரி ஃபேமிலி.
1: ஒரே பதில் தான் திமுக திமுக
0: திமுக. பேவ்ட் வே ஃபார்
1: பல ஆண்டுகளாக
0: எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப்
1: அடைந்துள்ள இந்த எல்லா நிர்வாக கோளாறுகளையும் சீர் செய்ய போதிய கால அவகாசமும் உறுதியான நடவடிக்கைகளும் தேவைப்படுகிறது. அதைத்தான் நம் அரசு செய்து வருகிறது. இதெல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கு. திமுகவுக்கு எதிர்கட்சி தலைமைக்கும் நினைவூட்ட விரும்புகிறோம்.
0: தமிழ்நாட்டு
1: மக்கள் செஞ்ச எல்லா வேலையையும் மறந்துட்டதா நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்களின் நினைவாற்றல்
0: மிகவும்
1: வலிமையானது. அதுக்கான பதிலை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் மூலம் இப்பவும் சொல்றோம். நம்ம அரசு
0: குற்றச்சாட்டுகளுக்கு
1: அரசு இல்லை
0: கடந்த
1: திமுக ஆட்சியில சட்டம் மற்றும் ஒழுங்கு நிர்வாகத்தில் அதிகமாக எழுந்த விமர்சனங்களில்
0: முக்கியமான
1: பதிவு செய்வதில் ஏற்பட்ட கால தாமதம் அரசியல் தலையீடு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். காவல்துறையின் சட்டப்பூர்வ கடமையான எஃப்ஐஆர் பதிவு
0: கூட
1: ஆளுங்கட்சியினர் நடவடிக்கை தாமதப்படுத்தப்பட்டதாக அன்றைய எதிர்கட்சிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டினர். வழக்கு பதியிடப்படாமல் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்ற உண்மை கதையெல்லாம் உள்ளது. அவற்றை நம்மாலும் பட்டியலிட
0: முடியும்.
1: ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம்னு பார்த்தா சாம்பிள்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு.
0: We can give a list.
1: பேரவை தலைவர்
0: அவர்களே,
1: இதத்தான் நான் சொன்னேன்.
0: Yes, I know. Even
1: அப்படின்னு நான் பொறுப்பா கவனமா பிரிப்பேர் பண்ணி வந்த அந்த சில
0: சாம்பிள்ஸை
1: கடலூர் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் வி ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான முந்திரி ஆலையில் பணிபுரிந்த
0: டி ஆர் வி ரமேஷ்
1: பட்டு கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர்
0: 20/9/2021
1: தற்கொலை என்று சித்தரிக்க முயற்சித்து
0: தொடர்பான
1: வழக்கில் கடும் கண்டனத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் 11/10/2021 மாவட்டத்தின் திமுக துணை செயலாளரின் மகன் திரு ஹரிஹரன் எனும் சரவணன் மற்றும் 17th வார்டு உறுப்பினர் திரு ஜீனைத் மற்றும் 6 பேர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் கடுமையான கண்டனங்களுக்கு பிறகே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர்.
0: Crime allegations only after so much of protest.
1: 2022
0: there was a case filed and arrest made.
1: பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவரிடம்
0: during a DMK public meeting, a woman police
1: Praveen மற்றும் திமுக உறுப்பினர் ஏகாம்பரம்
0: DMK functionary
1: அத்துமீறலில்
0: Praveen
1: இச்சம்பவம் தொடர்பாக
0: ஏகாம்பரம்
1: உடனடியாக பெண்
0: காவலர்
1: அளித்தும்
0: sexual harassment and violation despite complaints
1: பெண் காவலரின் புகாரை வாபஸ் பெற
0: பல்வேறு
1: எதிர்கட்சிகளின் கடும் விமர்சனத்தை தொடர்ந்து
0: There was pressure on the police, woman police to withdraw her complaint. Following criticism, ultimately there was a case filed

0: and both arrested on 4 January 22. They were remanded.
1: பெண் காவலர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியதை அடுத்து

0: போது திமுகவின் தலைமை செயல்குழு
1: உறுப்பினர் when she was on duty
0: இடையூறு ஏற்படுத்தும் வகையில்
1: சுவாமி
0: தரிசனம் செய்ய
1: ஜெனரல் கவுன்சில் மெம்பர்
0: காவல் ஆய்வாளர் கேள்வி எழுப்பியதால் ஸ்ரீதரனின் மனைவி
1: சிவசங்கரி காஸ் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் தர்ஷன்
0: அந்த சம்பவத்தில் திருக்கோவில் ஊழியர் மட்டும் கைது செய்யப்பட்டு
1: the inspector was slapped
0: முக்கிய குற்றவாளிகளான ஸ்ரீதரன் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் கைது செய்யப்படாமல்
1: although there was an arrest made
0: ஜாமீன் பெற்று
1: the prime accused and his wife who slapped were not arrested
0: அல்லாவரம் தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்
1: they helped them facilitated them to get
0: பணிபுரிந்த பணி
1: bail
0: துன்புறுத்தப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வதில்
1: former MLA கருணாநிதி's son
0: சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன
1: தனக்கு
0: நேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் விளக்கிய காணொளி 18/1/2024 அன்று ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதற்கு
1: harassment and violations suffered by a maid there
0: மேற்கொள்ளப்படவில்லை பின்னரும்
1: only after
0: 2024 அன்று பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு
1: the MLA son and
0: 26/1/2024
1: after 5 days
0: மர்லினோ ஆகிய இருவரும்
1: 26 January 2022
0: கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கிய
1: கட்டங்களில்
0: கால தாமதமாகவும் திமுகவினர் அனுமதி பெற்ற பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது வாடிக்கையாக இருந்தது குறிப்பாக
1: There was delay in filing of cases pertaining to MP functionaries and it was done only after the functionaries permitted.
0: எதிர்கட்சி நிர்வாகிகள் தாக்கப்பட்ட சம்பவங்களில் முதலில் சிஎஸ்ஆர் மட்டும் வழங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய தாமதம் ஏற்பட்டதாக பல புகார்கள் எழுந்தன பெண்களுக்கு எதிரான வன்முறை நில அபகரிப்பு
1: போன்ற
0: புகார்களில்
1: on complaints by opposition leaders and functionaries in complaints like
0: சில வழக்குகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய காவல்துறை தாமதித்ததை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்து உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட சம்பவங்கள்
1: land encroachment or land taking
0: lands
1: being taken over
0: மாந்தங்கராட்சி நிர்வாகத்தில்
1: such cases
0: பணி நியமனத்தில்
1: for example
0: நடந்த முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள்
1: Tamil Nadu corporation
0: the
1: appointment of
0: எழுந்த குற்றச்சாட்டில் ஊழல் தடுப்பு
1: மற்றும்
0: கண்காணிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டும்
1: minister and his brother
0: பெயரில்
1: வழக்கு
0: பதிவு செய்யாமல் இழுத்தடிப்பதை அனுமதிக்க இயலாதென உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தனது கண்டனத்தை தெரிவித்தது கடந்த 31/1/2025
1: அன்று High Court had slammed for not filing of cases despite
0: பாதிக்கப்பட்டவர் ஒருவர் அளித்த புகாரில் முதல் தகவல் அறிக்கை தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை அணுகினார் அப்போது நீதிமன்றம் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதில் கால தாமதம் செய்வதாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு
1: தற்போதைய
0: செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம்
1: அளித்து
0: கடந்த 10/3/2026 அன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 17 வயது மாணவி காணாமல் போய் பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இச்சம்பவத்திலும் கால தாமதமாக பதிவு செய்யப்பட்டது BSP கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில்
1: FIR was filed late
0: சமர்ப்பிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகை
1: the case of the BSP Tamil Nadu chief Ahmstrong
0: முந்தைய ஆட்சியில் இது போன்ற பல்வேறு இனங்களில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக உடனடியாக கைது செய்யப்படாமலும் வழக்கு தாமதமாகவோ அல்லது வழக்கு பதிவு செய்யப்படாமலும்
1: இருந்தார்கள்
0: குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராயினும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே
1: வெற்றி
0: கழக நிர்வாகிகள் மீது செய்யப்பட்ட வழக்குகளின் பட்டியலை எதிர்கட்சிக்காரங்க வாசிச்சாங்க எந்த வழக்காக இருந்தாலும் குற்றச்சாட்டு எழுந்தவுடன் சேர்ந்தவராக பல சம்பவங்கள் உதாரணமாக உள்ளன தூத்துக்குடி
1: மயிலாப்பூர்
0: மற்றும் சேலம் உள்ளிட்ட இடங்களில்

பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். சில வழக்குகளின் சம்பந்தப்பட்டவர்களின் மாறுபட்ட வாக்கு மூலங்கள் காரணமாக உண்மை தன்மையை கண்டறிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே ஆளுங்கட்சியினராக இருந்தாலும் குற்றச்சாட்டு எழுந்தால் வழக்கு பதிவு செய்து தேவையான இடங்களில் கைதும் செய்து கட்சியிலிருந்து நீக்கவும் நடவடிக்கையும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: remarks targeting past DMK regimes.
1: The bribes in the form of party fund is collected for the benefit of the party in power and which is running the Tamil Nadu government. The party in power and which is running the Tamil Nadu government. எந்த கவர்மெண்ட் அப்ப ரூல் பண்ணிட்டு இருந்தது? டிஎம்கே. இப்ப சொல்லி இப்ப அடுத்தது கிளைமேக்ஸ், இதை கேளுங்க. த டைரக்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் த பார்ட்டி ஃபண்ட் இஸ் ஸ்ரீ எம் கே ஸ்டாலின், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அண்ட் ஹிஸ் சன் ஸ்ரீ உதயநிதி, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அண்ட் கவி பிரசாத், டி ரமேஷ், பிரபு, and many other unknown persons, government officers collect bribes in the form of party fund.
0: Amid back-to-back remarks made against Trisha, Chief Minister Vijay has delivered a fiery response in the assembly, hitting back at Udayanidhi Stalin's charges. The sharpest message came on remarks targeting women. Invoking actor Trisha Vijay said political criticism must not cross the line into disrespect, insisting that women's dignity must be protected. He said political debate must maintain decorum, making it clear criticism is fair game, but disrespect towards women is not.
2: அதே அரசியலுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம மக்களையோ இல்லை நம்ம பெண்களையோ இல்லை வேற யாராவதோ தாழ்த்தி தரம் தாழ்ந்து பேசுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது அந்த வேண்டுகோள். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேண்டுகோள் தான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஆபாச நதியா ஓடிக்கிட்டு இருக்கு, வன்ம நதியா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த நதிகள்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பெண்களை பத்தி இந்த அவதூறா அசிங்கமா இந்த டபுள் மீனிங்ல பேசுறது, ட்ரிபிள் மீனிங்ல பேசுறது, இதெல்லாம் மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தாயா, ஒரு அக்காவா, தங்கச்சியா கூடவே இருக்கிறதும் அதே பெண்கள் தான். அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ப்ராப்பரா பேசுனா நல்லா இருக்கும்ன்றத உங்க மூலியமா சொல்லிக்கிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே.
0: Let's go straight across to Sam Daniel on this. Sam, while addressing the session, Vijay there emphasizing that criticism is okay in political discourse, but there should be no disrespect towards women. Important statement amid a Trisha insult row, while also ensuring law and order remains top priority for TVK government.
3: Radhika, are you asking me? I think I missed your first part. Well, that's right, Radhika. In fact, Chief Minister Vijay did not specifically take up the name of Udayanidhi with respect to comments on women, but he made tacit suggestions referring to the comments made by Udayanidhi Stalin at a protest rally in Tanjavur on the Kaveri waters issue some time back. He said that of late, obscene remarks on women flow like a river, and dignity of women ought to be protected. The government cannot allow such things to continue. And he made it very clear that the government would take strict action in case if such remarks on women are made in the future. And that he reiterated that it was women who made him a star he was earlier, and now the chief minister, and the government cannot be a mute spectator. This is being seen as his strong message in the context of the speech made by Udayanidhi Stalin. Of course, the DMK argues that Udayanidhi did not mention the name of the actress and he did not utter even a single word on her, but it was only critics who tried to give a new connotation, as they claim it, linking the name of the actress. And this was in response to the opposition's demand on the floor of the House recently, after Vijay had made the demand for grants for the police department. And Vijay's answer was twofold. One, to respond in terms of the allegations by the opposition,
0: right,
3: on questions of law and order, women's safety, right, custodial.

0: promising tough action against offenders, but no discrimination in policing. Well, he also called drugs a major challenge for youngsters and a cause of crime, stressing that punishment alone is not the answer. Meanwhile, Uday Nedi has hit back, saying Vijay failed to answer their questions, accusing the CM of making allegations without proof. He also questioned Vijay's preparation, saying the CM had promised answers on Monday but failed to deliver. Take a listen to all these reactions coming in on this huge showdown between DMK and Vijay.
1: The bribes in the form of party fund is collected for the benefit of the party in power and which is running the Tamil Nadu government. The party in power and which is running the Tamil Nadu government. Yenda government appa rule pannikittu irundhathu DMK. Ippa solli. Ippa adutha than climax. Idha kelunga. The direct beneficiary of the party fund is Shri M.K. Stalin, Chief Minister of Government of Tamil Nadu. And his son, Sri Uday Nidhi, Deputy Chief Minister, and Kavi Prasad, D. Ramesh, Prabhu, and many other unknown persons, government officers, collect bribes in the form of party fund. Nada Abudura Namla Pati and Pesnalo, Nama Avulakirala Yerengi, Peser Taipalan Kreya, Ana Wundesevo, half century Kun Kilapoyi. நல்ல டீப்பா டெப்தா தோண்டி துருவி எல்லாத்தையும் மேல கொண்டு வந்து மக்களை ஏமாத்துற அந்த போலி பிம்பத்தையும் போலி பிராண்டையும் உடைக்கப்படும்ங்கிறத எச்சரிக்கையெல்லாம் சொல்லல. ரொம்ப டீசெண்டா, ரொம்ப அன்பா, ரொம்ப கியூட்டா, ரொம்ப லவபலா சொல்லிக்கிறோம். 1967 1977 1982 2026 அண்ணா எம்ஜிஆர் என்டிஆர் விஜய்.
2: அப்படி சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வெறும் பஞ்சு டைலாக்ஸ், வெறும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். அப்படி சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வெறும் பஞ்சு டைலாக்ஸ், வெறும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான்.
3: ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு, மூணு நாள் டைம் இருக்கு, நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வருவாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதே மாதிரி வியாகர மணிக்கு இன்னைக்கு எப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடின மாதிரி ஓடினாரோ அதே மாதிரி இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்புவித்தல் போட்டி மாதிரி இன்னைக்கு வந்து சட்டசபையில் தவறான கருத்துக்களை, பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒப்புவிச்சிருக்கிறாரு. நான் சொன்ன அதே பஞ்சு டைலாக்கு, அதே சினிமா வசனங்கள், அதே ஆக்டிங் ரீல்ஸ்க்காக மட்டுமே இந்த முதலமைச்சருக்கு இந்த பதில் உரையை சொல்லியிருக்கிறாரு. எந்தவித ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை எங்க மேல வைக்க ஆரம்பிச்சார். நான் வியாழக்கிழமை பேசும்போது இதையும் குறிப்பிட்டு பேசினேன். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கிறத நம்புங்க, இப்ப திமுக ஆட்சியில் இல்லைங்கிறத நீங்க நம்பணும், உங்களுடைய ஆட்சி அமைஞ்சிருச்சுங்கிறத தயவுசெய்து நம்புங்க. மீண்டும் எங்க மேல பழைய போடாம இந்த மூன்று மாதங்கள்ல என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மீண்டும் இது மீண்டும் திமுக ஆட்சி நடக்குதுங்கிற அதே நினைப்பில் முதலமைச்சர் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை.
0: So stories from Tamil Nadu amid back-to-back political attacks made against Trisha, CM Vijay has now delivered a fiery response in the assembly, hitting back at Uday Nidhi Stalin's charges. And this is perhaps the sharpest message, which came on remarks targeting women. Invoking actor Trisha, Vijay said that political criticism must not cross the line into disrespect, insisting that women's dignity must be protected. He also said that political debate must maintain decorum, making it clear that criticism is a fair game, but disrespect towards women is not.
4: Ana adhe arasilukaga tanipatta murayila nama makkalayo illa nama pengalayo illa vera yaradho taazhthi taram taazhndu pesuradhala venda abindrathu andha vendugol idu ellarkum பொதுவான ஒரு வேண்டுகோள் தான். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஆபாச நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு, வன்ம நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த நதிகள்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பெண்களை பற்றி இந்த அவதூறா அசிங்கமாக இந்த டபுள் மீனிங்கில் பேசுறது, ட்ரிபிள் மீனிங்கில் பேசுறது, இதெல்லாம் மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு

0: நான் சொன்ன அதே பஞ்ச் டயலாக்கு, அதே சினிமா வசனங்கள், அதே ஆக்டிங், ரீல்ஸ்க்காக மட்டுமே இந்த முதலமைச்சருக்கு இந்த பதில் உரையை சொல்லியிருக்கிறாரு. எந்தவித ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை எங்க மேல வைக்க ஆரம்பிச்சார். நான் வியாழக்கிழமை பேசும்போது இதையும் குறிப்பிட்டு பேசினேன். நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கிறத நம்புங்க, இப்ப திமுக ஆட்சியில் இல்லைங்கிறத நீங்க நம்பணும், உங்களுடைய ஆட்சி அமைஞ்சிருச்சுங்கிறத தயவுசெய்து நம்புங்க. மீண்டும் எங்க மேல பழைய போடாம இந்த 3 மாதங்கள்ல என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனா மீண்டும் இது மீண்டும் திமுக ஆட்சி நடக்குதுங்கிற அதே நினைப்புல முதலமைச்சர் அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை.
1: The first part which needs to be appreciated is calling out the DMK for all its wrongdoings to the state and people of Tamil Nadu. At the same time, the stand of the central government agencies like the Enforcement Directorate has been vindicated by the Chief Minister himself, where he has quoted that these evidences are the reasons why the agencies are after parties like the DMK, which deserve to be punished for all the corruption they have done in the past. But what is very contradictory in the CM speech is that after trying to pass on so many sermons about corruption and dynasty politics, the TVK today has aligned with India's most corrupt, India's most dynastic political party, business entity, namely the Indian National Congress.
2: Well, the strongest part of Chief Minister Vijay's speech was also when he spoke against a political discourse that he said was filled with innuendos and double meanings. He said that political discourse with a lot of criticism of his government is completely fine, but that he will not tolerate any disrespect towards women. This also comes at a time when we have witnessed back-to-back attacks on actor Trisha. Actor Trisha is considered very close to the Chief Minister. The Chief Minister today said that women have voted for him in large numbers. He in fact recalled the kind of humiliation that former Chief Minister of Tamil Nadu Jayalalitha faced in the Tamil Nadu Assembly in 1982. He said that respect for women remains paramount to him. Let's listen in to what he said with regard to women.
3: அதே அரசியலுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம மக்களையோ இல்லை நம்ம பெண்களையோ இல்லை வேற யாராவது தாழ்த்தி தரம் தாழ்ந்து பேசுறதுலாம் வேண்டாம் அப்படின்றது அந்த வேண்டுகோள். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு வேண்டுகோள் தான். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஆபாச நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு, வன்ம நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த நதிகள்லாம் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பெண்களை பற்றி இந்த அவதூறா அசிங்கமாக இந்த டபுள் மீனிங்கில் பேசுறது, ட்ரிபிள் மீனிங்கில் பேசுறது, இதெல்லாம் மக்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தாயா, ஒரு அக்காவா, தங்கச்சியா கூடவே இருக்கிறதும் அதே பெண்கள் தான். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ப்ராப்பராக பேசுனா நல்லா இருக்கும்ன்றதை உங்கள் மூலியமாக சொல்லிக்கிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே.
2: We are joined by R.K. Radhakrishnan, senior journalist. We are also joined by Sumant Raman, who's a political commentator. We have Sanjeevi Sadagopan, also a political commentator with us. Richardson Wilson, he's a senior lawyer. And we have Satya Kumar, spokesperson of the TVK. Thank you all of you for being part of this broadcast. It's been a long day for all of us. Satya Kumar, starting with you, you heard the DMK's response to the Chief Minister's speech. And Udayanidhi Stalin, the leader of the opposition, has clearly said that the Chief Minister was completely unprepared. How would you respond to something like this? Because he says that he did not, he did not address any of the prevalent issues in Tamil Nadu. And he spoke about history. He spoke about shifting the blame, which does not really mean that he has solutions to the problems that the state is facing.
4: Vasudha, in the last 100 days, we have brought about 400 transformations. I think Mr. Udayanidhi Stalin has to understand the governance. I hope he was the Deputy Chief Minister of Tamil Nadu in the past, and he should know how to assess the government, because we have brought 400 transformation. If he wants that information, let Mr. Udayanidhi Stalin come to my office. I'll explain him. Second, coming back to the facts which my leader, Talapathy Vijay, spoke, Honorable Chief Minister of Tamil Nadu, he referred to the dossier, ED dossier, wherein the evidences were collected when the ED raided Mr. K.N. Nehru, and they also referred to how the conspiracy with respect to party fund happens in Tamil Nadu. Ultimately, if you see, the money trail, that it is a

0: அதே சினிமா வசனங்கள், அதே ஆக்டிங், ரீல்ஸ்க்காக மட்டுமே இந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த பதில் உரையை சொல்லியிருக்கிறார்.
1: A fresh political row.

0: behind me. 50 years old, multiple stories, packed with paying guest rooms. What most residents didn't know, this structure had already started tilting months before it fell. So let's go inside, right down to where investigators say it may have begun. We're gonna go down right to the basement. Even as the building leaned dangerously, repair work continued. You could actually see it all happening right next to me. Soil was being dug out without installing jacks or temporary structural support. And then continuous rainfall caused water to accumulate inside the basement. Repair work in a place where work like this should never, in fact, have been taking place at all, is what residents say should never have happened in the first place. Well, this is where it all started, this weak pillar which started giving way. The failure at the base travels upwards in seconds. Floor after floor loses its footing, and what took decades to build comes down in moments. And this is where it all started coming down, completely collapsing upon itself. Panic, screams, a cloud of dust swallowing the streets. Students and residents ran for safety as rescue teams raced to reach those still trapped. This is Satyaniketan before and after. A neighborhood changed forever by a few seconds that no one saw coming.
1: And now let's tell you about stories that we're tracking from the down south. Tamil Nadu Chief Minister Vijay has hit back at the DMK's allegations on law and order, telling that the assembly that crime did not begin in the last 3 months. Responding to Udayanidhi Stalin's attack over rising crime, the POXCO cases and the custodial deaths, Chief Minister Vijay said that the law and order remains his government's top priority, promising tough action against offenders, but no discrimination in policing. He also called drugs a major challenge for youngsters and cause of crime, stressing that punishment alone is not the answer. Udayanidhi, meanwhile, has hit back, saying Vijay failed to answer their question and accusing the Chief Minister of making allegations without proof. He also questioned Vijay's preparation, saying the Chief Minister had promised answers on Monday but failed to deliver.
2: The bribes in the form of party fund is collected for the benefit of the party in power and which is running the Tamil Nadu government. The party in power and which is running the Tamil Nadu government. Yenda government appa rule pannikittu irundhathu DMK. Ippa solli. Ippa adutha than climax. Idha kelunga. The direct beneficiary of the party fund is Shri M.K. Stalin, Chief Minister of Government of Tamil Nadu. And his son, Sri Udayanidhi, Deputy Chief Minister, and Kavi Prasad, D. Ramesh, Prabhu, and many other unknown persons, government officers, collect bribes in the form of party fund. Nada Abudura Namalapati and Pesnalo, Nama Avulakirala Yerengi, Peser Taipalankare, Ana Wundesevo, half century Kilapoi. நல்ல டீப்பா டெப்தா தோண்டி துருவி எல்லாத்தையும் மேல கொண்டு வந்து மக்களை ஏமாத்துற அந்த போலி பிம்பத்தையும் போலி பிராண்டையும் உடைக்கப்படும்ங்கிறத எச்சரிக்கையெல்லாம் சொல்லல. ரொம்ப டீசெண்டா, ரொம்ப அன்பா, ரொம்ப கியூட்டா, ரொம்ப லவபுளா சொல்லிக்கிறோம். 1967 1977 1982 2026 அண்ணா எம்ஜிஆர் என்டிஆர் விஜய்.
3: சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வெறும் பஞ்சு டைலாக்ஸ், வெறும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா நாங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வெறும் பஞ்சு டைலாக்ஸ், வெறும் டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான்.
4: ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு, மூணு நாள் டைம் இருக்கு, நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வருவாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். அதே மாதிரி வியாகர மணிக்கு இன்னைக்கு எப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடின மாதிரி ஓடினாரோ அதே மாதிரி இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்புயத்தல் போட்டி மாதிரி இன்னைக்கு வந்து சட்டசபையில் தவறான கருத்துக்களை, பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒப்புவிச்சிருக்கிறாரு. நான் சொன்ன அதே பஞ்ச் டைலாக்கு, அதே சினிமா வசனங்கள், அதே ஆக்டிங் ரீல்ஸ்க்காக மட்டுமே இந்த முதலமைச்சருக்கு இந்த பதில் உரையை சொல்லியிருக்கிறாரு.
1: A fresh political row has erupted in the state of Maharashtra over actor Sanjay Dutt's Marathi remark at a Dahi Dahi Handi event hosted by Shiv Sena Minister Pratap Sarnaik.